0: நாகரின் சேகன் நானே சார்.
1: Four fifty, switch lead row six.
2: Switch lead row six. Here we go.